யுத்திரநாகி ராம நாம ரக்மனமாக ரகாவ் சுபாராஜ விபபடையாய் அந்தன காஹு சங்க சகாய் புத்தர கலத்தர் லட்சுமி மாயா இனத்தே கஹோ கமனே சுக பாயா கயத கபீர் அவர் நை காமா அமரே மன் தான ராம கோ நாமா ராம சிமர ராம சிமர ராம சிமர பாயி ராம நாம சிமரன் பேன பூடத்தே அதுக்காய் ரஹாவ் பந்தா சுதே கிரே சம்பத சுகதாயி இன்மே கஷ நாகே தேரோ கால அவத ஆய் அஜாமல் கஜகன் கா பத கர்ம கீனே தேவ உத்தர பார் பரே ராம நாம லீனே தூக்கர் கூக்கர் ஜோன் பரமே தௌ லாஜனா ஆயி ராம நாம ஷாட் அமிரத் தாஹே பேக காய் தஜ பரம கர்ம விதன கேத ராம நாம லேஹி குர் பிரசாத் ஜன கபீர் ராம கர் ஸ்னேஹி தனாசரி பாணி பகத் நாம தேவஜி கி ஏக ஓங்கார் சத்குர் பிரசாத் கைரி கர்கே நீவ குதாய் ஊப்பர் மண்டப ஷாயே மார்கண்டே தே கோ அதகாய் ஜென் திரேண தர்மூண்ட பலாய் அம்ரோ கர்த்தா ராம ஸ்னேஹி காஹே ரே நர கர்வ கர்த் ஹோ பிர்ஸ் ஜாயே ஜூட்டி தேஹி ரஹாவ் மேரி மேரி கைரோ கர்த்தே துர்யோதன சே பாயி பாரே ஜோஜன சதர் சலே தா தேஹி கிர்ஜ நா காய் சர்வ சோயன் கி லங்கா ஹோத்தி ராமன் சே அதகாயி தான் பயோ தர் பந்தே ஹாத்தி கிர் மை பை பராய் துர்வாசோ கர்த்த ட்கௌரி யாதவ் ஏ ஃபல் பாயே கிருபா கரி ஜனே அப்பனே ஊப்பர் நாம் ஜோ ஹர் குண கா தத் பய ராகன் மோய பஸ் கீனி பஞ்சோ கா மிட் நாவோ சத்ர தோய பரே அமிரத சார் பிக் கோ மார் கடாவோ பாச்சே பௌர் ந ஆவன் பாவோ அமிரத பாணி கடத்தே உச்சரோ ஆத்ம கோ சமஜாவோ ரஹாவ் பஜர் குட்டார் மோய ஹே சீனா தர் மினத் லக பாவோ சந்தன கே ஹம் உல்டே சேவக் பகத்தன் தே டர் பாவ் ஏ சம்சார் தே தத்கி சூட்டோ ஜோ மாயா நே லவட்டாவோ மாயா நாம் கர்ப ஜோன் கா தே தா தர்சன பாவ் இத் கர் பகத் கரே ஜோ ஜான் தேன் பௌ சகல சுகாயே தேத் நாம் ஜோ பார் க்யா பரமோ ஏ சஞ்சம ஹர் பாயே மார் வாட் ஜஸ் நீர் பாலக பேல் பாலக கர்ஹல ஜோ குரங்க நிசநாத் பாலக ஜோ மேரே மனராமையா தேரா நாம் ரூடோ ரூப ரூடோ அத்ரங்க ரூடோ மேரோ ராமையா ரஹாவ் ஜோ தரணி கோ இந்திர பாலக குசும்பா ஜெசே பவரலா ஜோ கோகுல கோ அம்ப பாலக ஜோ மேரே மன ராமையா சக்ரி கோ ஜெசே சூர் பாலக மான் சரோவர ஹம்சலா ஜோ தரணி கோ கந்த பாலக ஜோ மேரே மன ராமையா பார்க் கோ ஜெசே கீர் பாலக சாத்ரக மோ ஜெசே ஜல்தரா மஷ்ரி கோ ஜெசே நீர் பாலக ஜோ மேரே மன ராமையா சாதக சித்த சகல முன் சாஹே பிர்லே காஹு டீடுலா சகல பவன திரு நாம் பாலக தியோ நாமே மன பீடுலா பயல் புரிகே புண்டரக் வனா தாச்சே ஹம்சா சகலே ஜனா கிருஷ்ணா தே ஜானவு ஹர் ஹர் நச்சந்தி நச்சனா பயல் புருஷா பிரா அத்தோன் புருஷா தமரா அசுகா அஸ் உஸ்கா

சங்கராத்தடிய பிற்கா மயல் தினப்பாயா ராம் சோ சோ ஆத் நிர்மல தாத்தா ஜின் விச்சும் ஆப் கவாயா ராம் விச்சும் மோ சுகாயா ஜஹர் பாயா ஹர் காமனு மன பாணி அனுதின் குண காவே நித சாச்சே கதே அகத் கஹானி ஜுக் சாரே சாச்சா ஏகோ வர்த்த பின்குர் கினே ந பாயா நானக ரங்க ரவே ரங்க ராத்தி ஜின் ஹர் சேத்தி சித்த லாயா காமன் மன சோய லடா சாஜன் மிலே பியாரே ராம் குர்மத்தி மன் நிர்மல ஹோவா ஹர் ராக்கியா உர் தாரே ராம் ஹர் ராக்கியா உர் தாரே அப்னா காஜ சுவாரே குர்மத்தி ஹர் ஜாத்தா பிரீத்தம் மோய லயா மன் மேரா பாயா கர்ம விதாத்தா சத்குர் சேவ சதா சுப்பாயா ஹர் வசியா மன் முராரே நானக மேல் லயி குர் அப்னே குர்கே சப்த சுவாரே தூஹி மஹல்லா தீஜா சோஹலடா ஹர ராம நாம குர் சப்தி விசாரே ராம் ஹர் மன் தனோ குர்முக பீஜே ராம நாம பியாரே ராம் ராம நாம பியாரே சவ குர் உதாரே ராம நாம குபாணி ஆமன் ஜான ரகே சுக பாயா தார் அர்ஹத் சுரத் சுமாணி ஹர் ஹர் ஏகோ பாயா ஹர் பிரப நான்க கிருபா தாரே சோஹலடா ஹர ராம நாம குர் சப்தி விசாரே ஹாம் நீவீ பிரப அத் ஊச்சா கியோ கர் மிலே ஆ ஜாயே ராம் குர் மில்லீ போ கிருபா தாரி ஹர் கே சப்த சுபாயே ராம் மில் சப்த சுபாயே ஆப் குவாயே ரங் சியோ ரலியா மானே சே சுகாலீ ஜா பிரபாயா ஹர் ஹர் நாம சுமானே நான்கு சுஹாகன் சாபட பாகி ஜே சல்லே சத்குரு பாயே ஹாம் நீவி பிரப அத் ஊச்சா கியோ கர் மிலே ஆ ஜாயே ராம் காட் கட்டே சபனா விச் ஏகோ ஏகோ ராம் பதாரோ ராம் ஏக நா பிரப தூர் வசை ஏக நா மன ஆதாரோ ராம் ஏக நா மன ஆதாரோ சிர்ஜனஹாரோ வடபாகி குரு பாயா காட் காட் ஹர் பிரப ஏகோ சுவாமி குருமுக அலக் லகாயா சஹஜே அந்த ஹோவா மன் மானியா நானக பிரம் விசாரோ காட் கட்டே சபனா விச் ஏகோ ஏகோ ராம் பதாரோ ராம் குர் சேவன் சத்குரு தாத்தா ஹர் ஹர் நாம் சுமாயா ராம் ஹர் தூட் தேவோ மை பூரே குர் கி ஹம் பாபி முக்த கராயா ராம் பாபி முக்த கராயே ஆப் குவாயே நில் கர்பாயா வாசா விவேக் புத்தி சுகரன் விகாணி குர்மத நாம் பரகாசா ஹர் ஹர் அந்த பயா தின ராத்தி நானக ஹர் மீட் லகாய குர் சேவன சத்குர் தாத்தா ஹர் ஹர் நாம் சுமாயே ராக சூகி மஹல்லா சௌத்தா சந்த கர் பஹலா ஏக ஓ அங்கார் சத்குர் பிரசாத் சத்குர் புருக்கு மிலாய அவகுண விக்கணா குண வாபல் ராம் ஜியோ ஹர் ஹர் நாம் திஹாய குர்பாணி நித் நித் ஜவா பல ராம் ஜியோ குர்பாணி சத் மீட்டி லாகி பாப விகார் குவாயா ஹோமே ரோக கயா பௌ பாகா சஹஜே சஹஜ மிலாயா காயா சேஜ குரு சப்த சுகாலி கியான் தத் கர் போகோ அனந்த சுகமானே நித்ரலியா நானக துர் சஞ்சோகோ சத் சந்தோ கர் பாவோ